கௌடி மல்லா பஞ்சம் சாந்த பை குரு கோவிந்த் பாய் தாப பாபரி பாய் ராவ் ராம நாம தர சுமகான ரோக பய கல்யாண பார் பிரம குணகம் விசார சாது சங்கம் நிசார் நர்மல் குண காவோ நித்நீத கை வியாது ஜன்மீத மன் பச்ச கிரம் பிரபை அப்னா தியாயி நானக தாச திரி சந்தாய் கௌடி.